ஹாய் முகம து சாசிரே, ஹாய் கிறிஸ்து சாசிரே, ஹாய் முகம து சாசிரே, ஹாய் கிறிஸ்து ஊழிரே. பாட்டியோ முகுலு கட்டொண்ட உமான உம்னு சுவென்ஸ் கட்டொண்ட மொய முட்டுக்கிரிவு கட்டொண்ட தீட்டோ முட்டுக்கிரிவு கட்டொண்டோமோ மரிய முட்டுக்கிரிவு கபகவாபஜுலிசி கலோடி ருவாங்கோ முட்டுக்கிரிவு மோடெரிசாபுக்கோட என்கட்டுலிச்சு ஆப்பிரிக்கா மத்திய முடும்போ முட்டுக்கிரிவு கோலவிர அளவிடுவாக்க அபஃபுசி நெபசெமாக்காமு வியோன்னா யோசஃபு வலி குட்டேம்போ முட்டுக்கிரிவு முசாலே வாபஜுலிசி யுகாண்ட எயலிருவாக்க வாபசுமி donoziyose bugwawo mutuukirivu gwe yatakabanire oti eddiini n'obuwombeefu mu mpisa zo nandere yakagwa omutuukirivu gwe alabirwako abasomesa era ne batikya osya n'oŋŋondo omutuukirivu omusirikale omwesigwa eyalumirwa atyo abajulizi ate nansi bazekketta omutuukirivu gwe yali omuwanika omwesigwa mu nkuluzo ya kabaka gonza kagonza omutuukirivu omusaasizi w'abali mu nnaku n'abasibe nowa mawagali omutuukirivu gwe yatuyigiriza okukolanga emirimu n'okugumira mu bwavu luka bana ba kintu omutuukirivu gwe yeyeegomba ennyo okuttibwa ofaanane yeezu omukomerere yakoba obuuza abali awo omutuukirivu omusirikale omwagazi w'ensiiyo omusomesa wa kabaka gyaviire omutuukirivu gwe tulabirako okulekera bannaffe n'okubasonyiwa ambrosio kibuuka omutuukirivu omuvubuka omusanyufu atalabwa mukwagalana ne banne anatoli kirigwa gy' omutuukirivu omuddu omwetowaze okusoma kukwakiriranga ab'ebitiibwa kizito omutuukirivu omwana mukwano gwa yeezu yagonderanga ebibuulire ebiruŋŋamu akireewo ekiwanuka omutuukirivu gwe yaganza yeezu n'okyayira ddala eby'obukafiiri mbaaga tuzinde omutuukirivu gwe yalondawo okuttibwa n'otogondera babo abaakusendasenda mugagga omutuukirivu gwe yatuyigiriza obuyonjo n'empisa ey'obutuukirivu mukasa kiri awanvu omutuukirivu omulonde omunyiikivu eyafuna batisimu ey'omusaayi gwo Adolf Rudiga omutuukirivu gwe yafaanana yeezu mu kuweereza banno bonna Bruno Serunkuma omutuukirivu gwe yatuyigiriza obwetangize n'okwenenyanga Yohana Maria Muzeeyi omutuukirivu omubuuliriza omulungi ate ow'ekisa ku buli muntu abajulizi abatuukirivu ab'omu Uganda mwe abaagoberera Yesu Kristo mu kubonaabona abajulizi abatuukirivu ab'omu Uganda mwe abanywerera ku Kristo ne mumufiirira kaliga wa Katonda kwajjawo ebi by'ensi kale Katonda gwajjawo ebyensi aye abajulizi b'omu Uganda abatuukirivu tulyoke tusaane Yesu Kristo be yatusuubiza twegayirire aye Mukama waffe Yesu Kristo gwe yawa abajulizi b'abatuukirivu ab'omu